சித்திரம் உஸ்தாத். காயகர் எம்ஜி ஸ்ரீகுமார், சுஜாதா. வரிகள் கிரீஷ் புத்தஞ்சேரி. சங்கீதம் வித்யாசாகர்.